现在空了，这是。啊，给谁生的？咱俩跟了个老黑，给谁的？咱俩跟了个老黑，给谁的？咱俩跟了个老黑，没谁的都空了。红了黑那家的你是该的红，红了黑那家的你是该的红，红了黑那家的你是该的红，苦是当生的都苦了。哒啦吧啦啦吧啦啦，哒啦哒啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦，哒啦啦